0: ட்ரூலி க்ரூ. வெல்கம் டு கோபாலசுவாமி சிசுஹாரா நர்சரி பிரைமரி அண்ட் ஹையர் பிரைமரி ஸ்கூல் லக்ஷ்மிபுரம் மைசூரு. ஹியர் லர்னிங் இஸ் எ ஜாய்ஃபுல் இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஜர்னி வித் ஃபோக்கஸ் ஆன் த ஆர்ட் ஆஃப் பெட்டர் லேர்னிங் ஷேப்பிங் த லிட்டில் மைண்ட்ஸ் பை கம்பைனிங் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் வித் ஃபன் அவுட் டோர் லேர்னிங் வித் அவர் டெடிக்கேட்டட் டீம். Your child receives loving individual attention and guidance, a strong foundation in general knowledge and value-based education, safe and reliable transport facilities. Let your child start a wonderful journey of self-discovery, learning to lead and serve. Admission are now open for preschool, LKG, UKG and first standard to 7th standard. Seats are limited, so hurry up. For more details, contact 9620228026 or 9731121638 or 9620228187.
1: ಕೇಳಿ ಜಾಣ ಸುದ್ದಿ.
2: ಜಾಣ ಸುದ್ದಿ ವಿಜ್ಞಾನ ವಿಚಾರ ವಿಸ್ಮಯಗಳ ಧ್ವನಿ ಪತ್ರಿಕೆ. ಪ್ರತಿ ವಾರ ಹೊಸ ಜ್ಞಾನ.